கிட்ட தகனம் தறி கிட்ட தக தி தக தாத்தக ஜம் தறி கிட்ட ஜே ஜெய் கிட்ட தகனம் தறி கிட்ட தக தி தக தாத்தக ஜம் தறி கிட்ட தக தளம் குதக தின் ததி கிணத்த தளம் குதக தின் ததி கிணத்த தளம் குதக தின்.